கும்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்களாய் வா. கும்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்க.